பொட்டு எயில் பெப்ரா மந்தி அங்க கர சங்கத்துயா பொட்டு எயில் பெப்ரா மந்தி நாவ காதல் ஜகா மந்தி பொட்டு எயில் பெப்ரா மந்தி நாவ காதல் ஜகா மந்தி பௌத்ததார் தோக்கா மந்தி சார்

ஊர்ல சிவச்சு வேணார் அது மஜா சொன்னாரு பில்லனாரா பில்லா நீ கருக்குள்ள சிவச்சு வேணார்.